0: காலத்துக்கேத்தபடி ஆடத்தான் நான் பிறந்தேன். ஜதி சொல்ல நீ பிறந்தே சந்தேகமா, நானும் சுதி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சந்தோஷமா.
1: புல்லாலே மஞ்சம் போட்டு

0: இத்துடன் இன்றைய ஸ்னேக பாரதி தமிழ் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இந்நிகழ்ச்சி ஆல் இண்டியா ரேடியோ பெங்களூர் வானொலி நிலையத்திலிருந்து ஒலிபரப்பப்பட்டது. தயாரிப்பாளர்
1: ரோசலிண்ட் மேத்யூ.
0: மீண்டும் சந்திப்பது அடுத்த ஸ்னேக பாரதி தமிழ் நிகழ்ச்சியில். வணக்கம் நேயர்களே.